0: அதிபடம்.
1: ஜெய் கராம் ஜெய் கராம் ஜெய் சகின் சகே கரம்,
2: ஜெய் கராம் ஜெய் கராம் ஜெய் சகின் சகே கரம்.
3: தேசக்கு உன்னதிக்கு லாகி பாவி சந்ததி.